0: கோல்ஸ் டெல்லர் மஃபி கூட எலிஸ்கி சந்தை சிக்கிம் நிக்கிறேன்
1: ಚಾಯ್ವಜಿ ಮೂ ಮಾಡ್ಲಿ ಆ ಟಾಪೆ ದರ್ಮನೆ ಹೋರ್ವ

0: உங்களுக்கு எப்போது சப்போர்ட் உங்களுக்கு வருஷம் ஓடி
1: خوشحالی
0: بالکل
1: ترنم تو کا